தாழக்கிடுத்த சரண தரண தரத்து பாக பருத்து நெய் பருண ஜன கே ஜன நன நன நன.